கேட்கும் எங்கே இருந்தாங்கோ அவங்கன்றோ அண்ணனுங்க மாற்றி வைக்கும் கக்கோ பேசுங்கோ. Put that beat a week down, pick up your turban and blow.